0: சேவையே.
1: அன்னை அன்பு சேவையே.
2: லிக் லியா, ஏக் பார் மே ஷுரு சே படுங்கி, டீக் கர் லீஜியே.
0: தேச சேவை செய்யவே சேர்ந்தெழுந்து நின்றுளோம், ஆசை எங்கள் வாழ்விலே அன்னை அன்பு சேவையே.
2: அப் ஹம் தூசரே அன்றே பர் சல்தே ஹேன். லிக் லியா, அச்சா, அப் ஆகே லிக்கியே.
0: அரிய செயல்கள் யாவையும்,
1: அரிய செயல்கள் யாவையும்
0: ஆர்வம் கொண்டு செய்குவோம்,
1: ஆர்வம் கொண்டு செய்குவோம்.
0: அரிய செயல்கள் யாவையும் ஆர்வம் கொண்டு செய்குவோம். பெருமை என்றும் ஓங்கவே,
1: பெருமை என்றும் ஓங்கவே.
0: பெரிய எண்ணம் கொள்ளுவோம்,
1: பெரிய எண்ணம் கொள்ளுவோம்.
0: பெருமை என்றும் ஓங்கவே பெரிய எண்ணம் கொள்ளுவோம்.
2: அப் ஆகே லிக்கியே.
0: ஜாதி பேத சிறுமைகள்,
1: ஜாதி பேத சிறுமைகள்,
0: ஜாதி பேத சிறுமைகள், ஜாதி பேத சிறுமைகள்,
1: ஜாதி பேத சிறுமைகள்,
0: சமயவாத பிரிவுகள்,
1: சமயவாத பிரிவுகள்.
0: ஏதும் இந்த நாட்டிலே,
1: ஏதும் இந்த நாட்டிலே
0: இல்லை என்று போக்குவோம்,
1: இல்லை என்று போக்குவோம்.
2: துபாரா படுத்தி ஹூம், தேக் லீஜியே.
0: ஜாதி பேத சிறுமைகள், சமயவாத பிரிவுகள், ஏதும் இந்த நாட்டிலே இல்லை என்று போக்குவோம்.
2: அப் ஆகே லிக்கியே.
0: மாந்தர் ஒன்று கூடியே,
1: மாந்தர் ஒன்று கூடியே
0: வாழ்வில் இன்பம் எய்தவே,
1: வாழ்வில் இன்பம் எய்தவே
0: சாந்தி என்றும் பொங்கவே,
1: சாந்தி என்றும் பொங்கவே
0: சத்தியம் அன்பு நாட்டுவோம்,
1: சத்தியம் அன்பு நாட்டுவோம்.
0: மாந்தர் ஒன்று கூடியே வாழ்வில் இன்பம் எய்தவே சாந்தி என்றும் பொங்கவே சத்தியம் அன்பு நாட்டுவோம்.
2: பூரா லிக்லியா நா? சலியே, அப் ஹம் கானா சீக்கேங்கே.
0: தேச சீ